வந்தாவன்லை மரிநாத கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தாவன்லை மரிநாத மரிநாத்தோ மயிலே மரிநாத்தோ கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தாவன்லை மரிநாத்தோ.